தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக